0: சோஹந்த்
1: சோபஹ அனந்த்
0: கட்கட்
1: வியாபரஹ பகவந்த்
0: தன்மஹ ஆகாஷ்
1: பியா.